0: ஆனால் கை வினாடி ஹத்தலிஹை
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: Live FM.

0: கேலாவின் சவசு துணாய் விசாய் நேட்டவின் சிந்து அகனாத்தரே ஹித்த சென்ன சென்ன சிந்து அன்னத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட்டகிறகியின் கலாசிக் ரேடியோ சிலக்கரான் கலாசிக் ரேடியோ திசாவன ரெந்துனு ஹதவதே ச்பரிஷய ஒப ஆதரே கரண கலாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM என ஆப் ஹரஹா வகேம தவத் வெப்படவி கணனாவக் ஒசே ஸ்ரவணய கல ஹகி
1: Live FM

0: அவன் சவச ஹயாயி ஹதலிஹை
1: வேஹச நிவன ரித்மைய www.livefm.lk
2: livefm.lk

0: நான் காவி விலாவேன். ஏ ஹிட்யாத் மே ஹிட்யாத் ஹிட்டட்டு தனினா ரித்மைய லாய்வு ஏம்
1: livefm.lk

0: ஆங்கிலாவின் பாந்தரு தேக்காய் விசை www.liveifm.lk ஹித பீனவன ராச
1: liveifm.lk

0: சீதலாவின் பாந்தர துணை
1: livefm.lk
2: மகரகமட ஹோமாகமட குடகமட www.livefm.lk www.livefm.lk